இஸ்லாமிய லஷ்கர் பலிவம். சயிதினா உமர் அலி அல்லாஹ் அன்ஹு ஹலீஃபாகம ஹவாலி விடாகத்துமாயக்கு இராக்குக மேதானம் அலுங் ஆ சமால்கம தெவ்வி அபூ உபைதத்து சகஃபீக்கு விரிகமுக தசுகா வரப்பொடு லஷ்கர ஃபுணுவி ஏனா தஃத் எதக்கே மாரிகா தெக்கெக்கா ஈரானி பலி குரவ்வா சரஹத்தி ஹுரிஹா தந்தம் வதஹ குரவ்வா ஏகஃபாகா ஃபுராத் கோருக சேரிக ஹிசாபெக்கா ஈரானுகே வரப்பொடு லஷ்கரக்கா தெக்குள சஃஹெத்துவி ஏரு தி லஷ்கருக திமெதுகா ஒத்தீ கோரே ஈரானின் வெறிய கங்குரி பஹுமன் அபு உபாயதாக அரிஹ மியகு ஃபுணுவாஃபா ஏனா கோர் ஹுரஸ்கொஃபா முஸ்திமுன் திபி ஃபளியங் அன்னனீதோ நோதா அபு உபாயதா முஸ்திமுன்னாகின் கோருக அணிஃபராத வடாகன்வனீதோ தென்னவி இஸ்லாமிய லஷ்கருக குரிய திப்பவி ஒஃபிசரும் தெக்கொள ஹத்தவணி குவெஸ் அபு உபாயதா கஸ்து குரவி முஸ்திமுன்னாகின் கோர் ஹுரஸ்குரவ்மா ஹிவ்வர் ஃபுளு கதகமுக மஸ்துகா அபு உபாயதா எழுப்பி ஃபியஹுளுக நதீஜாக்கவி ஏனா ஷஹீது இஸ்லாமிய லஷ்கர் வரப்பொட பலிவும் சயீதினா உமர் ரலி அல்லாஹு இக்கங் எங்கிவடாகத்துமும் இஸ்லாமிய லஷ்கரங் எஹி ஃபுணுவா அலுன் லஷ்கரு ஆராஸ்து குரவி அபு உபாயதா ஷஹீது வடாகத்துமாயக்கு மஸ்னார் அலி அல்லாஹு கொமாண்டர் இன் சீஃபெக்கு மகாம ஐயன் குரவி ருசுன் லெவ்வி மஸ்னா புகைபுக மௌரிகா கையா அது எனும் வெஸ் எதக்கெங் ஹங்குராமத்தகெக்கா முஸ்லிமுன்னா நஸ்டு ஹோத்துவா தெவ்வா இராகுக வரப்பொடு சரஹத்தை ஃபதஹக்குரெவ்வி ஃபாரிசிங் அலுன் சமால்வும் ஃபாரிசின்னா முஸ்லிமுங்க அஸ்கரி பார் வசங் குரவுனி இஹாத்தனும் ஈரானிங்க லோத்தங் ஹுழுவுனி இஹாத்தனும் நதீஜாக கொத்தும் கியானி தௌலெங் ஹிமாய குரவ் மட்டகா ஈரானி லஷ்கருக பொடும் ஆ தத்பீர் தகே ராவம் ஃபெட்டுவி போரன் துஹ்து மத அங்கிம் பேஃபுள ரஸ்கம்கு தஹ்தும் பாலா கிஸ்ராக ஹக்கீகி வாரிஸ் யஸ்து கிருது வெரிக்கமன் இஸ்குரி முழு ஈரானுகா எக்குவரிக்கம் ஆலாக்கோ கவும் எக்கு திகண்டகம் ஹெதி பைனல் அக்வாமி ஷுஹுரத் லிபடாக திப்பவி அஸ்கரி தி மாஹிரும் கம்காவா ருஸ்துமா ஃபீரோஸ்கு வாது வெரிக்கம் ஹுட்டுவா எதுமீஹுங்கு வெரிக்கம்கு தசுகா எதக்கே லக்க சிஃபேங்கு லஷ்கருத்தக்கின் எக்குரி இல்லஷ்கருத்தன் ஏருகு எம்மி வருகத முழு ஹத்தியார்த்தக்கும் ஹத்தியாரு அழுவி நதீஜாக்கவி முஸ்திமும் ஃபதஹ குறி தந்தாங்காவிஸ் பகாவாத்துக அலிஃபாங்கடு ரோவா ஃபெஷம் முஸ்லாபுன் ஹாரிஸ் ரலி அல்லாஹு ஏ ஹபருத்த தஃசீல்கு சயீதினா உமர் அல்லியுவி மஸ்னாய் ஜெஹிவடாகதி இஸ்லாமிய லஷ்கராகின் அரபிகராக சரஹத்தா கேரிய ஃபஹத் ஜெஹிவடாகத்துமா சயீதினா உமர் அலி அல்லாஹு ஏ ஹபரு லிபடாகத்துமாயக்கு ஜசீரத்துல் அரபுகை ஹொரிஹா கங்குழு தகக்கா குளதான பஸ்மசம் தெரின் ஃபுணுவி எபாமிஹுங்க தக்ரீரு தகும் அரபிங்க ஹொரிஹா கபீலா தகின் ஹங்குராமாக பாவெரிவான் தையாருவி ದುವಸ್ಕೊಳಗ್ ತೆರೇಗ ದಾರುಲ್ ಖಿಲಾಫತಂ ಹಂಗುರಾಮವೆರಿ ಮುಜಾಹಿದುಂಗ್ ಜಮಾಯಿತಂ ಇವ್ವಾಂ ಫೆಶಿ ಸಯ್ಯದಿನ ಅಬುಬಕುರ್ ರಲಿ ಅಲ್ಲಾಹ್ ಅನ್ಹುಗೆ ಖಿಲಾಫತುಗೆ ದುವಸ್ಸರುಂ ಫೆಶಿಗೆ ರುಸ್ಸುನ್ಲೆವಿ ಸಾದ್ ಬಣ ಅಬಿ ವಕ್ಕಾ ಸುನ್ನೆವಿ ಹವಾಸೀನ್ ವಂಹ್ಯಾಗ ಮೀಹುಂಗೆ ಆಮಿಲಕ ಇಕಲೇಗ ಫಾಣ್ ಎ ವಂಹ್ಯಾಗ ಎಂಹಾಸ್ ಹಂಗುರಾಮವೆರಿಂಗ್ ಮದೀನಾಯ ಫುಣುವೆ ಎಂ ಕೊಮ್ಮೆ ಮೀಹಕಿ ಖಂಡಿ ಹಂಗುರಾಮಾಗ ಮಾಹಿರೆ

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: பப்பா, துருவே பல்லவா
1: கீனவி தர்ப்பலா
0: அழுகுண்டு பேனும் பப்பை அம்மிக்கு யாதே
1: ஏந்த ஓகே, அவாக்கு யாதே பப்பா மேசின் அவாக்கு யா
0: தும்பதுக்கு இஸ்தியுமாலு கூருமும் அங்கேக் கென்சர் ஜேயே ஹிதுக்கு பலித்த ஜேயே ஸ்ட்ரோக் ஜேயே ஃபுப்பா மேக் கென்சர் ஜேயே நேவாலா நிசாமுக்கு பலித்த ஜேயே கோஹருக்கு கென்சர் ஜேயே டைப் 2 டயபெட்டீஸ் ஜேயே
1: கீவே பப்பேத்துக்கு யாதினி
0: கொக்கையன் நுஃபென்ன கொத்த சிறும் பப்ப சிகரெட் போக்கங் இங்கே கொக்கை

0: பப்பா, துருவே பல்லவ
1: கீனவி தெல்ஃபளா
0: அழுகுண்டு பேனும் பப்பை அம்மி கியாதே
1: ஏந்த ஓகே அவ கியாதே பப்பா மீஷின் அவ கியா
0: தும்ஃபதுகே இஸ்தியுமாலு குருமு அங்கேக கேன்சர் ஜெஹே ஹிதுகே பாலித ஜெஹே ஸ்ட்ரோக் ஜெஹே ஃபுப்பா மேக கேன்சர் ஜெஹே நேவாலா நிசாமுகே பாலித ஜெஹே கோஹுருகே கேன்சர் ஜெஹே டைப் 2 டயபெட்டீஸ் ஜெஹே
1: கீபே பப்பேத் கியாதினி
0: கொக்கே நுஃபென்ன கோதா ಸಿರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕು ಕೊಕ್ಕುಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಕೊಕ್ಕು ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
1: ದರಫ್ಲಾ ಬಪ್ಪ ದಿಂದು ವಾಹಕಸ್ ದುಂಫ ತೆಸ್ತು ಮಾದಿನ ಕುರಾನು ಪ್ರಾಮಿಸ್ ಇಂಗೆ
0: ಕೊಕ್ಕು ವರಂ ಉಫಾವೆಚ್ಚೆ